ஐயா கோபட குஸ்தாமி கோயிந்தோ கோபாலா கோபட குஸ்தாமி சின்ன பேர்ல நின்னு பிலிச்சுட்டோம் கோபட குஸ்தாமி சின்ன பேர்ல